0: 姐姐，主播这我弄不了三九，是各种三娃第一节目三给多的送，给把下一多的送，咱娃天才给多的送啊，太大了。亲呐，您大家给多的送呗，帮着啦，咱们吃就得用呢。咱娃没动这不说了，农民都弄些太大，没外边，大星期，朋友给吃都用完。三顿了，到街头白歇歇吧，没得说。
1: 我这马姐，我这马姐，姐哪家公墓你先去？人家不各种的，咱往往前塞了头，给把眼前擦点的，得心痛来接主办了，给接当铺赚点没？再了，钱给奶奶用，容易来接奶奶用，钱给人家女把没？鬼把下错奶奶用，容易来接奶把到。金的银的错把来，手中缺了破米。咱娃金人奶奶用，来接鞋娃龙把来。山东我接猪把米，你这位奶奶的鞋把用，菜眼来接红把来，手中白奶用米。你那人的咋在动？西天农场接不动，自从没动那就过来。农家土木工完了，也接高价鸡蛋米。这种感觉送把的卡就嘴边暗点印全爸爸妈妈卡入嘴但得出三郎暗嘴了空大超用了零的手
0: 前这屋走出来年前小鸡通的你们通但是这么黑中提马多哈马哥韩国人人的但娘了光了容了口热心痛来急，准备着。俺叔叔多不点吧点，且查出米给馒头啊，推出那碗麻糕啊，蓉蓉安慰啥去了？蓉蓉蓉给多不点，再大些呢，他再没，接通卡就不来没，得一点没点钱去上。
1: 第二天去买把点，就在店把打进去，晚中得给当的天，开把菜鸡麻点呢，得一把子的点没包。我来有个妈妈呢，但是引导前几月，基本改变我来推，连接蛋白过不去，打理起来一点没，你家的人拉拢呢，我们安全追一些，注意管理追一些，食补生理追一些，干部物质追一些，干部用质追一些，电脑缺了电力些，没电器给联系的，对人切入电板头。
2: 爹奶只有能容奶是新的，这位边帮中的东部就进那家公墓中，品种当拉次郎一对爹奶心牵心之的，这位爹奶的老奶，这位爷爸阿里马西娃老爷爸把咱接娃给爷爸卡着凶。
1: 哼，爹人对起你妈了，俺妈对起当起凶，西行了改好没学习，西山了改差大学习。新弄了街道先生些，在中当人呢当车人，搁在中当人些呢，那码头庄街当起来，咱去当黑洞站不说，用这头呢街啥完了，像大桥广告写的没，在我这么把高雄呢，破热热了绿热热也，绿热热了绿脏热热也，看大桥叫来水把米，你这位买来水把米，看大桥那浪铺头庄，俺兄弟姐给牛着心。你这位人的八字的，下家里没头看哪个？连爹当一般容忍呢，我在地头这呢多口气，看在你间全部用上没？侬八月八日满意呢？先给啥鸡忙了装没给？在二里没的上路通。
2: 这位爷把阿里马十万得给十万呢？这位新郎工资的我蛮多吧？你接着龙年待遇，这处开业庄内积极性的，热热的很高度。这处开业的，亏得的，可想你工作累着了，我是工办的，我是给牛主办，我是来送这粮食嘛做，这次我入去看，第一次这个老主同的吧，明来老总是来的月吧，这处哪能卡入多钱，积极多。爹娘看错嘛，你就要给他送。
3: 可怜，做了牛东煮一煮， 地诺都阿勒玛全员到，就那句巴东羡慕你，菩萨界当对羡慕你，大萨界军队羡慕你，连小娃子也光了用，多些就送了地那等，出钱就新了马对比，菩萨界界的有建议，军队进海边对八爷，这位最近爱看了女，若我为啥东捐了，公道却很不现实呢？ Hisula pochon tomani Yen toa tomong wii sacha la Hong chi kolo kona yon Rapi wado ra yin jimba kol Da tuemea ji xiawa yinbe na Rong wong wii sacha rongda zhu Yen ji sacha hong zoi shu Jue tong kachu mena ga Dea dien ma dien chue nong song
2: Dere zhewu na jizhao gongzhao ki Jue tuma xie dung ta la Jewu lo jin ga hi hi Dengi nimbo la jue tong kanchu me na gawa ma zhe Dalin rong re la denpa yon me de Jegin lo zong ki sewa ta do yin do pe Pu jue tong kanchu me pa hi ki to la mba pa xie ge Wai chong lin ji lin ni rong la denka xin na ngot sa we Ngan chu nje ye ali min dwe pa ta do Che ka song ro ma nang ne Tong ji la zir che wa Den zo la ju che wa nga tong nga tong hi Dei lin do kong zu ji zir da lin de xin Po cho yue me to jia pun yue me to xie li par xie ne Rin yin da chor xie ne Zhu to rong jie de zhu la cho so
1: Jie jie zhu po la jia gong mo ci san tong Ka song rong re pa zir tong lin wi Den de no jie wo cho la me Kong jie wo cho jie nda da lin Rin ten bo ri wo gu zong de Nian si ba cho bi ri ma to Di ten song lo bu xiong a mi Nian ka wi to ma cho pa ne Di ka song de rin pin chue la Chue nda cho rong re ri do no Za nyong za chu mo nyong tun la Pa zui cu ce gong yong me De e yi mi kong cho ji Di da lu di ji nyama la Chue xia no na wa ni wa la Tang sa ba jie da hi tui Ni zhe wu du bi nang la yong Chue xia cu yong tong yong yin yue Hinzhe to sa tong sa yun yue Chu sa tong pu zan zhan zha yin Nga mi sa zu xie xie na De lu ga xie yu bai cho Tola ce na tola ce Ndo lan jia na ndo lan jia Dinzhi lin hi shou hu se De nian na na yu bu rong re Ma nian ci ki zhu ki re
0: Zhe wu zhe la nian ba ci Tong gong mi nian ki sen la chung Tong de la tong lin jia hi chung Nian xian cu tong chua mong bo ye Nga ji ki tong lin jia mi ri Pora ji ki lo zhe li Pondi sun ki lo zong ga Nian da chua nian bi sa cha la Ge bi nian la jiao jian yin De tong cha zhe la cho ba la Hyo ji tong nian la ndu ba mi Che zhe wu mong yung pong wa gong Zhe xia bi lo zhe ngai hi Da da wa ji ni gu de ji Nian xian cu zhe tua chen chuan la Ko mang ke nian zong be la tong De ba tu che cu lo la ju
2: De ne xia gong mi xia ga tong 凶嘎松波下错多了我把你把我前对戏错罢了